0: ஷனிதா சாது
1: ட்ரிபிள்இசட் குவன் விதுலியே செனசுராதா சிங்கல சங்கிரஹய
2: விஷம ருதுரு கதி விசுலன லோவக் மெத சசல நொபி இமு தாமயே பௌரு பெந்த பரதவமின் நொபி நிஸ்கல பெரட அத ஏதேமு நகமு திரலெச சாமயே தத
1: ஷனிதா ஷனிதா சாதய சாதய.

சுனீர சுமங்க கயனாக்கல கீதைய சங்கீதவத் கலே ஆச்சாரிய ரோஹண வீரசிங்க கீதைய லிவ்வே மைந்த திசாநாயக தியுல்கனே. அந்தர்ஜாலே சரிசரதி அப்பட்ட நொயக்குத் ரசவத் கியமன் ஹமுவேனோ விசேஷம் ஃபேஸ்புக் அவகாசேதி மே பசுகிய சத்தியே மகே அச கட்டுனு ஏ வண்ட அதாசா மனச கியன்னே தரஹாவ வைரய ஈர்ஷாவ தமீமட் தியன கசல பந்துனங் நெவெய் ஆதரய சதுட மிஹிரி மதக எகது கர தபா கன்னட ஏதி தியமந்தி மஞ்சுசாவ ஏகி லுகு கம்புரக் தியனோ கியமனே மம நெவத கியன்னங் உபட ஹொந்தட சீயே தபா கன்னட ஓனி திசா மனச யனு தரஹாவ வைரய ஈர்ஷாவ தமீமட் திபென கசல பந்துனக் நெவெய் ஆதரய சதுட மீரி மதக எகது கர தபா கனிமட் திபென தியமந்தி மஞ்சுசாவ இதின் அபே மனச ஒபே மனச கசல பந்துனக் கர கன்னோவாத எஹமத் நெத்னம் தியமந்தி மஞ்சுசாவக் கர கன்னோவாத கியன எக கியன தீரணய தியென்னே அபி அதேம தமை அபி உத்சாஹ கரமு அபே மனச தியமந்தி மஞ்சுசாவக் கர கன்னட ஹொந்த தேயின் மனச புரோகென சமாஜයට වැඩදායක දෙයින් මනස පුරවගෙන සමාජය මත වෛරය පතුරන්නේ නැති ඊර්ෂ්‍යාව කූකකම පතුරන්නේ නැති සුහද සිතින් සිත පුරවගෙන මනස පුරවගෙන අපි අපේ මනස දියමන්ති මංජසාවක් කරගමු කරන්නට බැරි දෙයක් නෙමෙයි පොඩි උත්සාහයක් විතරයි ඕනි පොඩි අවබෝධයක් විතරයි ඕනි අපි අප ගැනම කල්පනා කරනවා නම් අපට අප ගැනම ස්වයං විවේචනයක් තියෙනවා නම් මේ දේවල් අමාරු වෙන්නේ නැහැ.